0: ஆறாவது குணபாடம்,
1: இட் இஸ் த சேம் கானாதா ஹூ ப்ரொபவுண்டட் திஸ் தர்சன் பை நேம் வைசேஷன்.
0: ஆனாதம் ஆனாதம்